0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ இடி விஞ்ஞோ
0: இடி விஞ்ஞோ
1: இடி இடி கை ஆர் ரேடியோ கேக்கன் இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ

0: பண்ணும். எப்படி கவனி கொண்டுவன்
1: ni oyura tam ha atopenye yo gama tamibo yo gama tamado gama tamashele ri gama tamashol ni oyo ndo moyo mi yo gama tamado gama tamashele ri gama tamashol ni

குள்ளியா கழிவே, இருக்கும் குழிய குள்ளியா கழிவே, குள்ளியா கழிமா, குள்ளியா கழிவே, மனு கொஞ்சி கருத்து கொஞ்சி.

குள்ளியா கழிவேன், இருக்கும் குழிய குள்ளியா கழிவேன், குள்ளியா கழிமா குள்ளியா கழிவேன், மனு கொஞ்சி கருத்து கொஞ்சி. Come here.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமாரமே பாச்சோ
0: பிமாரமே பாச்சோ
2: யுவான் லங் யுபிரோ டெரா